0: கையில் தந்த சாம் மறுபடியும் மாலை
1: Radio Voz, Alegría de Vivir.
2: Do brasileiro de orixen escocés Paul Monsey, do seu traballo City of Walls, escoitamos o tema que precisamente lle dá